0: சரி வைக்கப்ப உங்க பஸ் ஏறி
1: கட்
0: 6891391 06. It's a Clarice Polly.
1: Ten four, she's negative, can't drive.